0: ஆரிய கர்மன் ஆரிய ரத்னல அதுமே ரஸ்வினி ஆச்சாரியவரு மகாச்சாரியவரு பிரபுத்தேனு திம்பி சமுவேல் எனஸ்கி பேட்டி ஓசி ஆரி தர்மஸ்ரீ ஹரி ஆதல் எங்கத நாகின திங்கக காட்ட தாத பிரீதி சென்றை ரோசி நொரு நீஜி நீலாமக கிச்சி விச்சியா
1: கொனி ராஜேஷ் வேலி
0: ఎన్ని పరికాలు
2: చెప్పేది